0: பொப்பலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சம்வத்சராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்
3: సినిమా పాట విందాం. సిస్టీన్ చిత్రం కోసం ఉదిత్ నారాయణ్ సుధా పాడిన పాట